காப்பதியும் மாலியம் சுத்தாபர் தையும் மீதாயிரியம சான்ப கதாங் அரும் ஹன்மன பம்பம் லாந்து ஹொகல்லங் லீருகு ஐ புல்வை பல்லை மாவன் நனாய் புல்வை இனிங் தவுங்காங் ஒய்லை பாங் மப்பூரேன் மொய்ராங் தவு யோய்மரேன் கேகே நீ தவு புரிலாய் மாங்க துளங்க